0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மானசை நேயர்களுக்கு பணிவன்பான வணக்கம். தொன்று தொட்டு நம்ம தமிழ் மக்கள் நலமா வளமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நான் உங்க ஆர்ஜே ஹிமா இணைஞ்சிருக்கிறது. இன்னைக்கு இன்றைய மாலை பொழுதில், அதாவது வெள்ளி மாலை பொழுதில் நாங்க இணைஞ்சிருக்க நிகழ்ச்சி வந்து இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக தான். இன்னைக்கு நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க பேரை அவங்களே சொல்ல போறாங்க. உங்க பேரை சொல்லுங்க.
1: என் பேர் சாய் ஆஷிஷ்.
0: சாய் ஆஷிஷ் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மெல்பர்ன் மேற்கில் இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் வானசையின் வெள்ளி மாலை தமிழ் ஒளிபரப்பு இணையத்தில் www.winfm.org.au என்னும் இணையத்தின் ஊடாகவும் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். மூச்சு முற்ற அளவுக்கு வந்துட்டு நம்மளோட வானிசை நிறைய நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, 19 ஆண்டுகள் முடிந்து நம்ம 20வது ஆண்டுல வந்து வானிசை வந்து காலடி எடுத்து வைக்கிறோம். அதுக்கு எங்களுடைய குமார் அங்கிளுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அவங்க தான் வந்து இப்ப தொழில்நுட்பத்துல வந்துட்டு எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி வளர்ந்து வரும் பல தொகுப்பாளர்கள் தொகுப்பாளணிகளுக்கு ஆதரவா இருந்த எங்களோட நிகழ்ச்சிகள் இன்னும் மேலும் மேலும் சிறப்படைய வந்துட்டு பல பேர் ஊக்குவிப்பாக இருக்காங்க. 20 இல்ல 60 இல்ல 80 இல்ல 100 இல்ல, இன்னும் தாண்டி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் நிகழ்ச்சியில எப்பயும் போல தொன்று தொட்டு நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு அழகான பாடலோட நம்ம தொடங்குவோம். அதுக்கப்புறம் சாய் ஆஷிஷ் பத்தி நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போம் மக்களை.

0: போகிறோம். ஆனால் வந்துட்டு இப்போ தான் நம்ம பேசுறது நிஜமாவே கேட்கும். ஊரும் பிளட் அப்படின்ற பாடல் டூட் படத்திலேருந்து சாய் அபியங்கர் அவர்களின் இசையமைப்பில் நம்மளுடைய பால் டப்பாவும் பாடியிருக்காங்க. அவர் இசையமைப்பாளரே வந்து அந்த பாடலையும் பாடியிருக்காரு. இன்றைக்கி அந்த சாயோட பாடல் கேட்டு முடிச்சுட்டு இந்த சாய் ஆஷிஷோட வரலாறை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லுங்கள் சாய், உங்களுக்கு பிடித்த விடயங்கள், அதாவது உங்களுடைய பொழுதுபோக்குகள், ஹாபீஸ், அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். கிட்ட வந்து பேசுங்க.
1: நான் வந்து ஸ்கூலுக்கு வெளியில் பேட்மிண்டன் விளையாடுவேன் அண்ட் ட்ரைனிங் பண்ணுவேன் வாரத்தில் 3 வாட்டி. அப்புறம் டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாடுவேன்.
0: பேட்மிண்டன் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்போர்ட்டை தேர்ந்தெடுத்தீங்க? எப்படி பிடிச்சது உங்களுக்கு பேட்மிண்டன்?
1: எனக்கு எப்போதுமே ஓடுற ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அண்ட் லாங் என்ட்யூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அண்ட் பேட்மிண்டன் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டு அண்ட் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஸ்போர்ட்.
0: அதுக்கு நிறைய பயிற்சியும் எடுத்துக்கிறீங்களா, லைக் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க?
1: ஆமாம், நிறைய ப்ராக்டிஸ்.
0: அதுக்கு அப்போ இப்போ நீங்கள் என்ன வகுப்பு படிக்கிறீங்க? என்ன ஸ்கூலில் என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: நான் வந்து ஸ்கூலில் இயர் 10 படிக்கிறேன்.
0: ஓகே, அப்போ எப்படி உங்களுக்கு நேரம் பத்துது இது மாதிரி விஷயங்கள்லாம், பொழுதுபோக்குகள்லாம் பார்த்துக்கிறதுக்கு?
1: டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ படிக்கணும், இல்லைன்னா ட்ரைனிங் போகணும்னா ட்ரைனிங் போனோம்.
0: ஓகே, உங்களுடைய குடும்பம் பற்றி சொல்லுங்கள், எப்படி அவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க உங்களோட ஸ்போர்ட்ஸ்க்காகவும் உங்களுடைய படிப்புக்காகவும்?
1: எனக்கு அம்மா அப்பா அண்ட் ஒரு தங்கச்சி அப்புறம் ஒரு தம்பி இருக்காங்க. என் தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப லவ்டாக இருப்பாங்க, ஆனால் அம்மாவும் அப்பாவும் அவங்கள பார்த்துப்பாங்க வீட்டில்.
0: ஓகே, அப்படி இருந்தால் தான் சிப்ளிங்ஸ் இல்லையா?
1: ஆமாம்
0: ஆமாம், அப்போ தான் ஒரு ஃபன் இருக்கும் ஃபேமிலியில் நிச்சயமாக. ஸோ இது பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ் ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி வயதில் இருக்கும் பதின்ம வயதில், அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறீங்களா? முதல்ல
1: இந்த வயசில் நிறைய படிப்பாங்க, அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து அதை பேலன்ஸ் பண்ணும். எப்போதுமே படிச்சுட்டே இருந்தால் your body won't be healthy. ஆனால் ஸ்போர்ட்ஸ் விளையாடுனா அது சரியாயிடும்.
0: அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் மென்டல் ஃபிட்னஸ்க்கும் உதவியாக இருக்குன்னு நீங்கள்?
1: ஆமாம், மென்டல் ஃபிட்னஸ்க்கும்.
0: ஓகே, வெரி நைஸ். வேறு ஏதாவது ஹாபீஸ் வேறு ஏதாவது பண்ணுவீங்களா ஓய்வு நேரங்களில் பேட்மிண்டன் விளையாடுறது இல்லாமல்?
1: இப்போ ரீசெண்டாக வாலிபால் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட, ஆனால் ட்ரைனிங் பண்ணுறது இல்லை.
0: ஓகே, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பேட்மிண்டன் மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்களா?
1: ஆமாம், ஏன்னா அதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்போர்ட் தான்.
0: ஓகே ஓகே, அது வந்து ஒரு மோர் ஆஃப் அ டீம் ஸ்போர்ட் இல்லையா? பேட்மிண்டன் அஃப்கோர்ஸ் டபுள்ஸ் விளையாடுனா அது கைண்ட் ஆஃப் டீம் ஸ்போர்ட்டு, பட் வாலிபால்க்கும் பேட்மிண்டனுக்கும் என்ன ஒரு மேஜராக ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க?
1: வாலிபாலில் வந்து நிறைய கம்யூனிகேஷன் வேணும். பேட்மிண்டன் வந்து நான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நான் சிங்கிள்ஸ் தான் விளையாடுவேன். அது விளையாடும் போது நான் மட்டும்தான் கோர்ட்டில் இருப்பேன், வேறு யாரை பற்றியும் யோசிக்க தேவையில்ல. ஆனால் வாலிபாலில் வந்து மற்றவங்களை பார்த்து பார்த்து கம்யூனிகேட் பண்ணி விளையாடணும்.
0: இது வந்து ஒரு லைஃப் லாங் நீங்கள் ஒரு ஸ்கில்லாக பயன்படுத்தலாம் இல்லையா?
1: ஆமாம்,
0: ஏன்னா இந்த டீம் கம்யூனிகேஷன்றது இப்போ நீங்கள் ஸ்கூல்லலாம் கூட கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணும்போது ஒரு குரூப்பாக ஒரு 4 பேர் இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன என்ன என்ன மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க? அந்த ஸ்போர்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிப்பீங்களா?
1: ஆமாம், எல்லாருக்கும் தே வாண்ட் ஆல் லைக் ஒன் ஐடியா. ஆனால் பேசி எது பிடிக்குமோ எல்லாருக்கும் லைக் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ காமன் லைக்கிங் அண்ட்
0: பொதுவாக யாருக்கு என்ன ஒர்க் ஆகுமோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு அதுவே ஒரு குழுவாக விளையாடும் போது வாலிபால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே அந்த முடிவுகள் எடுக்கணும் இல்லையா? யோசிக்க டைம் இருக்காது இல்லையா சில நேரங்களில். அப்போ ஒரு நம்ம வந்து வெற்றியும் தோல்வியும் சகஜம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் அந்த முடிவுனால ஒரு சில நேரத்தில் தோல்விகள் வந்தால் அதையும் எடுத்துக்கிற மனப்பான்மையும் வரும் இல்லையா? யூ ஜஸ்ட் டேக் ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ் த சேம் வே. வெரி நைஸ், அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த தமிழ் பாடல் ஏதாவது சொல்லுங்கள், எங்கள் லிஸ்ட்லேருந்து டைரக்டரியிலேருந்து எடுத்து நாங்கள் போட முயற்சி பண்ணுறோம். நான் இல்லை, எங்களோட அருமையான குமாரங்கள் போடுவார்.
1: எனக்கு எந்த விஜய் பாட்டு வேணாலும் பிடிக்கும். மேபி முன்னாள் வாடா.
0: சரி, ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் எங்களோட டைரக்டரியை நோண்டி நாங்கள் இருக்கான்னு பார்க்குறோம். சரியா?
1: ஓகே,
0: பார்த்துருவோம்.

0: அழகிய தமிழ் மகன் அப்படின்ற படத்துல இருந்து ஒரு அழகிய தமிழ் மகன் இந்த பாடலை கேட்டிருக்காரு. அதை இசையமைத்தது நம்மளுடைய ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள். அவரே அந்த பாடலையும் பாடியிருக்காரு. மிக அருமையான ஒரு ஊக்குவிப்பான பாடல். உன்னால் முடியும் தோழா முன்னே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து பாடியிருக்காரு. இன்றைய தலைமுறைக்கு அது தேவையான விடயம் இல்லையா? ஊக்குவிப்பு அது மிக முக்கியம். சரி, என்ன மாணவர்களுக்கு என்ன முக்கியம்? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அவங்களுக்கு முக்கியம்? பொழுதுபோக்கு முக்கியமா இல்ல வேற என்ன முக்கியம்?
1: அகைன் டைம் எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு அது தெரியணும். படிப்பும் அண்ட் ஃபன் திங்ஸும் பேலன்ஸ் பண்ணணும்.
0: ஆமாம், ரெண்டுமே வந்து சமநிலையில் வச்சுக்கணும், பொழுதுபோக்கும் சரி படிப்பும் சரி. சரி, படிப்புன்னு சொன்னதுனால உங்ககிட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்போம். உங்களுக்கு பள்ளியில் பிடித்த பாடம் எது?
1: எனக்கு ஸ்கூலில் மேத்ஸ் பிடிக்கும் அண்ட் ஃபிசிக்ஸ் பிடிக்கும்.
0: மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ்
1: அது ரெண்டும் வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்லாம் இருக்கும்.
0: ஓகே, பிரச்சனைகள் வந்தால் தீர்த்து வைக்கிறது வந்து சாய் ஆஷிஷ்க்கு பிடிக்கும்.
1: ஆமாம்.
0: சரி, அதில் இன்னும் வேற ஏதாவது எப்படி அந்த லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு? மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடம் கிடையாது. நிஜமாவே நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்ளம் சால்விங் பிடிச்சவங்களுக்கு, லாஜிக்கலாக ரீசன் பண்ணுறவங்களுக்கு, இது இது வந்தால் இது தான் வரணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் அது ரொம்ப பிடித்த பாடமாக இருக்கும். அவங்கள இன்ஸ்பயர் பண்ணது யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி?
1: சின்ன வயசுலேருந்து எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் டீச்சர்ஸ் வந்து எப்போதுமே நல்லா இருந்தால் தான் அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். என் மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் வந்து தே explain the concepts really well.
0: Okay.
1: அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுத்தருவாங்க.
0: ஓகே, ரொம்ப ஆர்வம் கூட்டுற மாதிரி வந்து ஆசிரியர்கள் இருந்தாலும் அதே சமயத்தில் வந்துட்டு அது தெளிவாக சொல்லித்தந்தா பிடிக்கும் அப்படின்னு சாய் ஆஷிஷ் சொல்கிறாரு. அதே பள்ளிகள்னா வந்துட்டு எல்லாமே சுமூகமாக போகிறதும் கிடையாது இல்லையா? இப்போ நீங்கள் வந்துட்டு இன்பிட்வீன் அடல்ட்ஹுட் அண்ட் ஒரு சைல்டுஹுட்க்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கஸ்பில் இருக்கீங்க, அந்த பதின்ம வயது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது நீங்கள் பள்ளிகளில் இல்லைன்னா வந்துட்டு வெளியில் வந்து உங்களோட நண்பர்களோட ஏதாவது ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப பர்சனலாக இல்லாமல் பொதுவாக இப்போது என்ன எடுத்துக்கிட்டால் வந்துட்டு சில நேரங்களில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒரு குழுவாக நம்ம வேலை செய்யும் போது அவங்க சொல்கிற கருத்துக்கள் நமக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சவால்கள் இல்லை சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா?
1: ஸ்கூலில் ஒரு சேலஞ்ச் வந்து இயர் 9லேருந்து வரும்போது the workload ரொம்ப அதிகமாயிடுச்சு அண்ட் படிப்பு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு.
0: ஓகே, இப்போ நீங்கள் வந்து 10th படிக்கிறீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: ஸோ 9th-லேருந்து 10th வரும்போது உங்களுக்கு பணிச்சுமை, அதாவது ஒர்க்லோட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஓகே, அதை எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம் சால்வர், ஸோ எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க.
1: எப்போ டைம் இருக்கோ அப்போ படிக்கணும். ஏன்னா நான் பேட்மிண்டன் விளையாடுவேன், அதனால பேட்மிண்டனுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருப்பேன். ஆனால் அப்போ கூட நைட்டு படிப்பேன், ஏன்னா இல்லைன்னா கற்றுக்க மாட்டேன். அண்ட் சாக்ஸ் அண்ட் டெஸ்ட் அவல் ஃபெயில்.
0: நீங்கள் வந்து அகடமிக்காகவும் நிறைய எக்ஸல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பரவாயில்ல உங்களோட ஏரியாவிலேருந்து எங்களுக்கு வந்து செய்திகள் வந்தது.
1: அப்படியா?
0: ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி
1: படிக்கிறதும் யூ ஹேவ் டு லேர்ன் டு என்ஜாய். அதுக்கப்புறம் ஆனால் அப்போ கூட யூ ஹேவ் டு ஹேவ் சம்திங் தட் யூ லைக் ஃபன் திங்ஸ். இப்போ எனக்கு பேட்மிண்டன் இருக்கிற மாதிரி.
0: ஓகே, ஸோ அது வந்து படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பொழுதுபோக்கு நடத்தியும் வந்துட்டு டைம் டேபிள் மாதிரி போட்டுப்பீங்களா, ஏதாவது ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி போட்டுப்பீங்களா?
1: நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால்
0: சில நேரங்களில் நம்ம வந்து ஓவர் டூ பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு என்ன என்ன ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுபடி போகிறது ரொம்ப நல்லது. யா, நானும் பல டைம் டேபிள் போட்டிருக்கேன், அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். நன்று. சரி, வேற என்ன உங்களுக்கு உங்களோட லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேற என்னென்ன வந்துட்டு உதவியாக இருந்திருக்கு? இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்துட்டு பணிக்கு போகிறாங்க, இப்போ சிப்ளிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் அ வெரி பிஸி என்வாயன்மெண்ட் வீட்லயும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்குன்னு டெடிக்கேட்டடா ஓகே சாய் ஆஷிஷ் இப்போ உட்காந்து நம்ம படிக்கிறோம் இல்ல இந்த டைமுக்கு தான் விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி என்ன ஹாபிட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க நீங்க, பழக்க வழக்கங்கள்?
1: ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே எனக்கு டயர்டா இருக்கும், அதனால உடனே படிக்க முடியாது. ஆனா கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு பண்ணிதானே ஆகணும்ட்டு பண்ணிடுவேன். எப்போ எவ்வளவு சீக்கிரமா பண்ணி முடிக்க முடியுமோ அப்புறமா எதுவும் பண்ணதில்ல, ரிலாக்ஸ் பண்ணலாம்.
0: ஓகே, ஸோ அது வந்து ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பே நவ் ப்ளே லேட்டர் அப்படின்னு அந்த மாதிரி. ஓகே, உட்காந்து முடிச்சிருவீங்க, அதுக்கப்புறமா வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ரைட், அப்பா எனக்கே மூச்சு முட்டுது உங்கள் பாட சுமையை கேட்டால். நம்ம உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் அதை பற்றி இல்லாமல் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் சரியா?

0: பாடல் பாதியில முடிஞ்சது எல்லாருக்கும் வருத்தமா இருந்தாலும், மெரிசல் படத்துல இருந்து அழகான ஒரு பாடல் வந்து மீண்டும் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையமைப்புல அவரே பாடியிருக்காரு. அந்த பாடலை தான் கேட்டு இப்ப நம்ம ரசிச்சோம். இப்போ நம்ம வந்து சாய் ஆஷிஷ் கிட்ட அவருடைய வருங்கால லட்சியம் என்ன அப்படின்றத பத்தி கேட்க போறோம். உங்களுடைய ட்ரீம் கேரியர் என்னவா இருக்கும் சாய் ஆஷிஷ் சொல்லுங்க.
1: என்னோட ட்ரீம் கேரியர் வந்து ஏதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல பண்ணணும்ட்டு, இன்னும் ஃபுல்லா டிசைட் பண்ணல, பட் சம்திங் அலாங் த லைன்ஸ் ஆஃப் லைக்
0: முக்காவாசி குழந்தைங்க பார்த்தா அது பள்ளிகள்லயும் சரி, ஒரு ஆய்வுலயும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஏன் உங்களுக்கு எல்லாம் பள்ளிகள்ல ஒரு மணி நேரம் விளையாட கொடுக்கறாங்க அப்படின்னா, அந்த ஒரு மணி நேரம் கரெக்டா அந்த நேரத்துல விளையாடி முடிச்சுட்டு வரும்போது அவங்களோட இதை லேர்னிங் கெப்பாசிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது தான். அதனால தான் வந்து அந்த ஒரு மணி நேரம் விளையாட கொடுக்குறாங்க. அதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரி, ஸோ இப்போ உங்களுடைய பாடங்கள்லாம் அதை சம்மந்தப்பட்டு தான் இருக்குது இல்லையா, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் சம்மந்தப்பட்டு தான் எடுத்திருக்கீங்க. வெரி குட். சரி, இப்போது உங்களுடைய தம்பி இல்லை தங்கை அந்த மாதிரி வளர்ந்து வர ஆறாவது வகுப்பை படிக்கிற அதுலேருந்து படிக்கிற மாணவர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் பத்தாவது படிக்கிறீங்க, அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸை நோக்கி அவங்க படிக்கணும்னா எப்படி அதை அவங்க சூஸ் பண்ணலாம், எப்படி அவங்க இன்ட்ரெஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு
1: முதல்ல எல்லாத்தையும் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ட்ரை பண்ணணும். அதுலேருந்து எது ரொம்ப பிடிக்குமோ அதை பண்ணுங்க. அண்ட் குட் பில்ட் குட் ஸ்டடி ஹேபிட்ஸ்.
0: ஓகே, ஸோ எது நம்ம ஆர்வம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம வந்துட்டு இப்போ நமக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமான்னு நம்ம ட்ரை பண்ணால் தான் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டுமே பாரபட்சம் பார்த்து ஒதுக்காமல் அதை எடுங்க அப்படின்னு சொல்கிறார் சாய் ஆஷிஷ். சரி, நம்ம எல்லாரும் வந்துட்டு ரெண்டு விஷயத்துக்காக வந்துட்டு நம்மளோட கோல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் வச்சுப்போம். ஒன்று, நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக, இன்னொன்று நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அதில் உங்களுடைய பெற்றோர்கள் நிறையவே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, இது எனக்கு பர்சனலாகவும் தெரியும். அந்த வகையில் நீங்கள் வந்து கிவிங் பேக் டு கம்யூனிட்டி அப்படின்றத உங்களோட கெரியர் மூலமாக எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: என் கரியர் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஏற்கனவே நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் ஐ வாண்ட் டு லைக் எனக்கும் ஸ்போர்ட்ஸில் இன்ஜுரிஸ் நிறைய ஆகும், அப்புறம் மற்றவங்களுக்கும் ஆகிறது ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் ஹெல்ப் தெம் ரிகவர் ஃப்ரம் தெம்.
0: விளையாட்டு மூலமாக ஏற்படுற ஒரு துயரங்கள் துன்பங்கள் இல்லை அடிபடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணால், ஆக்சுவலி மெடிக்கல் கம்யூனிட்டியே அப்படி தான் இல்லையா, இட்ஸ் அ வெரி கிவிங் ஃபீல்டு. இப்போ எப்படி ஆசிரியர் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து சொன்னாங்க இல்லையா, அவங்களும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ். அந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் தான் இல்லையா. அந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கம்யூனிட்டி சார்ந்து கொடுக்கறது அப்படின்ற போது நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் சார்ந்த விஷயங்களும் இருக்குது இல்லையா, அதாவது என்வாயன்மெண்டலி அவேர். ஸோ அது ஒரு துயரமான நிகழ்ச்சி. இப்போ அண்மையில் நடந்திருக்க 26ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு நேபாளில் வந்துட்டு ஒரு நிலச்சரிவினால் பல பேர் வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. கடவுள் புண்ணியத்தில் அவங்கெல்லாம் திரும்பி வந்துடணும் அப்படின்னு தான் எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திகிட்ருக்கு. இப்போ எங்களோட தலைமுறையை தாண்டி உங்கள் தலைமுறைக்கு அது வரும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் இது சம்மந்தமாக நம்ம எதாவது செய்ய முடியுமா, இல்லை பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
1: முதல்ல வந்து அந்த குட்டி குட்டி இதெல்லாம் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், லைக் யூசிங் லெஸ் எலக்ட்ரிசிட்டி, தண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணாம,
0: நீர் சேமிப்பு,
1: பொல்யூஷன், லிட்டரிங் பண்ணாம இருக்கிறது,
0: அந்த காற்று அதுக்கப்புறம் நீர் இதெல்லாம் மாசுபடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் சரி, இப்போ நீங்கள் வீட்டில் வந்துட்டு அதிக நேரம் குளிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நேரத்தை குறைத்து கொள்ளலாம், அது மூலமாக நீர் சேமிக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி கம்மியாக குடிக்கலாமா, அது மூலமா நீர் சேமிக்க முடியும்.
1: தண்ணி ஒழுங்கா குடிக்கணும்.
0: ஆமா, தண்ணி ஒழுங்கா குடிக்கணும், வரலாறு முக்கியமான அமைச்சரே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீர் சேமிப்புன்றது நம்ம குடிக்கிறதுல இருக்கக்கூடாது, நம்ம குளிக்கிறதுல இருக்கலாம் அப்படின்றதுதான் வந்து சாய் ஆஷிஷோட கருத்து. ஸோ இந்த காலநிலை மாற்றத்துக்கு இளைஞர்களாகிய நீங்கள் நிறைய பொறுப்பெடுத்து இன்னும் வந்துட்டு பல பேருக்கு அந்த சோஷியல் அவேர்னஸே இருக்கிறது இல்லை இல்லையா. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லிட்டரிங் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என் வீடு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக வச்சுக்கணும், நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அவர் சொன்னது என்னென்னா குறைந்த மின்சாரம், குறைந்த நீர் சேமிப்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா நீங்கள். இப்போ நிறையா வந்துட்டு மின் மகிழுந்துகள் அதாவது எலக்ட்ரிக் கார்ஸ் அதெல்லாம் வருது. அதில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த கார் ஏதாவது இருக்கா?
1: Tesla's pretty cool.
0: Okay, Tesla பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய மின்சாரம் சார்ந்த மகிழுந்துகள் இப்போ வருகிறது. அதுவும் வந்துட்டு இப்போ அதுதான் நம்மளுடைய வருங்காலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பழகினா, நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் பழகினா, அடுத்த தலைமுறைக்கும் சொல்லித்தந்தா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காலநிலை மாற்றங்கள் மூலமாக வர இயற்கை சீற்றங்களை வந்து தவிர்க்கலாம், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். ஸோ முக்கியமாக அதை வந்து எல்லாருமே கடைபிடிக்க வேண்டும். அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி நேபாளில் இருக்கிற இந்த நடந்த பேரிடர்னால வந்துட்டு பல பேர் துன்பத்தில் துயரத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் உறுதுணையாக இருங்க. அவங்களுடைய குடும்பங்களுக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி, உறுதுணையாக இந்த நேரத்தில் இருந்து அவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்வோம். இதை தொடர்ந்து ஒரு பாடல் வந்து கொண்டே இருக்கிறது.
2: We are all here for you. Everything will be fine.

0: எந்த படத்துல இருந்து இந்த பாடல் வந்திருக்கு சாயாஷிஷ்?
1: ஐ அம் கேம்
0: படத்துல இருந்து அர்மான் மாலிக் அவர்கள் பாடிய பாடல். ஜேக்ஸ் பிஜாய் அவர்களின் இசையமைப்புல தான் வந்து இந்த அழகான பாடலை கேட்டோம். இன்று இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற நிகழ்ச்சி தொகுப்பில் நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறது நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சாய் ஆஷிஷ் தான். அவருடைய பள்ளி அனுபவம், பொழுதுபோக்கு, அதுக்கப்புறம் எதிர்கால லட்சியம், இவை எல்லாத்தையும் திறந்த மனதோடு நம்ம கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இப்போ வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் சில பல கேள்விகள் இருக்கு. ஒரு ஃபன்னான ஒரு க்வெஸ்சன் கேட்க போறோம். நீங்க ஒரு நாள் சிஎம் மாதிரி ஒரு நாள் சூப்பர் ஹீரோ ஆக்குறோம் உங்களை, சரியா? என்ன சூப்பர் ஹீரோ ஆவீங்க? அது அந்த பவர் கிடைச்ச உடனே என்ன பண்ணுவீங்க?
1: நான் வந்து சூப்பர் ஹீரோ ஆனா நான் ஸ்பைடர்மேன் ஆவேன். ஏன்னா ஹிஸ் சூப்பர் பவர்ஸ் பில்டிங்ஸ்ல சுத்தலாம், அண்ட் ஐ கேன் ஸ்விங் அரவுண்ட். அப்புறம் ஐ கேன் ஹெல்ப் பீப்பிள்.
0: அதுதான் என்ன பண்ணுவார் இல்லையா, வெறும் வெப்பு மட்டும் விட மாட்டாரு, மக்களுக்கு வந்து உதவி பண்ணுவார். ஏன்னா நீங்க மருத்துவர் ஆறுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால அதை மறந்துடக்கூடாது, சரியா? சரி, ஓகே. அவர் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்னா ஸ்பைடர்மேன் மாதிரி ஆவேன், பில்டிங்கை சுத்தி சுத்தி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் சாயாஷிஷ் இருப்பார், தட்டி கேட்பார். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்க மறந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு சோசியல் மீடியா, சமூக வலைத்தளம். அது வந்து அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நல்ல நாட்டில் வந்துட்டு 16 வயதுக்கு உட்பட்டோருக்கு வந்துட்டு அதை பேன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு இன்னும் பள்ளிகள்லாம் வந்து அது ஒரு விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சோசியல் மீடியா பற்றி அது பேன் பண்ணது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதனால ஏதாவது தாக்கங்கள் இருந்திருக்கலாம், இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: சோசியல் மீடியா வந்து இட் எஃபெக்ட்ஸ் எவ்ரி ஒன், என் ஏஜில் எஸ்பெஷலி. எனக்கு அப்படி தான் நான் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கனெக்ட் பண்ணுவேன். அண்ட் யா, இட் ஹெல்ப்ஸ் மீ லைக் கம்யூனிகேட் வித் அதர்ஸ்.
0: ஓகே,
1: அது பேன் பண்ணது வந்து ஐ திங்க் தே ஷுட் ஹவ் பேன்ட் இட் ஃபார் அண்டர் 15s.
0: ஓகே, நீங்க 15 வயசுல இருக்கறதனால அண்டர் 15 பேன் பண்ணனும் சொல்றீங்க. சரி,
1: பேன் வந்து எப்படியும் இட் டிட்ன்ட் வர்க் ஃபுல்லி. நிறைய பேருக்கு அந்த பேன் வேலை செய்யல. இப்போ எனக்கு கூட ஃபுல்லா வேலை செய்யல.
0: ஏன்னா அது அவங்க வந்து ரொம்ப இதுவா கண்காணிக்கல இல்லையா, அப்படி இருந்திருக்கு. இப்ப உங்களுடைய கேஸ்ல வந்துட்டு அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு பண்றது அது வேற ஒரு விஷயம், இருந்தாலும் பேன் தான். ஆனாலும் அது சில குழந்தைகள் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை. ஃபேக் ஐடி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நிறைய புல்லியிங் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்ததுனால தான் அதை வந்து பேனே பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் சொல்கிறீங்க, ஆனால் அந்த ரியர் சைட் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் இருந்திருக்கு இல்லையா? சரி, வெரி குட். உங்களுடைய அந்த மாதிரி, சரி, சோஷியல் மீடியா ஒதுக்கி வச்சுட்டு நேரடியாக இப்போ நீங்கள் நிறைய நண்பர்களோட பழகிறீங்க உங்களுடைய விளையாட்டுத்துறை மூலமாக, ஸ்போர்ட்ஸ் மூலமாக. அதில் ஏதாவது இல்லை உங்களுடைய பள்ளியில் நடந்த ஏதாவது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மறக்க முடியாமல் ஒரு அனுபவம் இருந்ததுன்னா அதை பகிருங்கள்.
1: எனக்கு ஒரு பிடிச்ச மெமரி என்னதுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸோட கிரேட் 8 என் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய வாட்டி பார்க்குக்கு போவேன். அந்த பார்க்குக்கு நிறைய வாட்டி போய் நாங்கள் நிறைய மெமரிஸ் பண்ணியிருக்கேன்.
0: விளையாட்டு மூலமாவா? ஓகே, என்ன வேற ஏதாவது ரோல் ப்ளே அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவீங்களா?
1: இல்ல, we used to like play soccer.
0: Oh, soccer memories. Okay, பயங்கரமான ஒரு விளையாட்டு துறையில தான் வந்து கலக்கிறீங்க அப்படி நினைக்கிறேன். இப்போ அடுத்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி, சரியா? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அது அறிவுரை தான், அதுவும் இந்த வயதுல அட்வைஸ் இல்லையா? அண்ட் அப்பா அம்மானாலே வந்துட்டு முக்கியமா ரெண்டு விஷயம் பார்ப்பாங்க, இஸ் இட் சேஃப், இஸ் இட் ஹெல்த்தி, அது ரெண்டு தான் பார்ப்பாங்க. அதை வச்சு நிறைய கேள்விகள் வரலாம். அந்த வகையில உங்க அம்மா வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய நெருங்கிய நண்பி, அவங்கள வந்து அழைக்க போறோம், வாங்க டடா அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மா சாய் ஆஷிஷோட அம்மா யாரு அப்படின்னு நம்ம காட்ட போறோம். சரி, ஓகே, வணக்கம் மனு, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கேன் ஹிமா, ஹவ் ஆர் யூ? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: வாங்க போங்கன்னு பேசுறது கொஞ்சம் ஆடாதான் இருக்கு, இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்கிறதுனால நாங்க வந்துட்டு பேசிக்கிறோம். அனு என்னுடைய நெருங்கிய நண்பர், அந்த இந்த நம்மளுடைய வானிசை ஹோஸ்டும் கூட, தொகுப்பாளனி, யாருக்கும் புதுசா இருக்க மாட்டாங்க. ஆனா சாய் ஆஷிஷ் வந்து புதிய அவங்களுடைய மகன் தான், அவங்களுடைய மூத்த மகன். சரி, உங்களோட கேள்வி எதுக்கு அம்மா வர சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இனிமேல் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் கொடுத்த ஒரு அட்வைஸ் என்ன இந்த 13 வயதில், டீனேஜ் வயசில் நீ இப்படி இருக்கணும், இல்லை என்ன பண்ணால் உனக்கு நல்லது, ஹெல்த் அண்ட் சேஃப்டின்னு சொன்ன இல்லையா, அது சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை பொதுவாக நீங்கள் வந்துட்டு அந்த நேரத்தில் கேட்காத மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் வந்துட்டு அது கேட்டப்பறம் ஓ சரியாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ் இருக்கா சொல்லுங்கள்.
1: என் அம்மா வந்து எப்போதுமே சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ட்டு, லைக் நோ ஆல் ட்ரேட்ஸ், like be jack of all trades
0: ella vishayathiyum oru thara try panni muyarchi panni paathirnom. Okay, appa sonnadhu edhavadhu manasila ninnadhu
2: thanni waste
1: panna thanni waste panna kudadhu
0: paathingala appa climate change sambandhama solirukanga kaalanilai maatram sambandhama oru mukkiyamaana advice kuduthirukanga adhu vandu romba simple ana advice kadaiyadhu thanniye vandu veenaakka kudadhu appdinu solirukanga. வெரி குட், வெரி நைஸ். தம்பி தங்கச்சிக்கு நீங்கள் அதே அட்வைஸை வந்துட்டு கொடுப்பீங்களா இல்லை வேறு ஏதாவது அட்வைஸ் கொடுப்பீங்களா? ஒரு ஒரு பெரிய அண்ணனா
1: தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது அது சொல்வேன். அதுக்கப்புறம் ஐல் டெல் தெம் மேபி ஒன்ஸ் தே கெட் ஓல்டர் ஸ்டடீஸ் பற்றி சொல்வேன், அப்புறம் எப்படி ஃபன்னாக ஸ்டடி பண்ணணும்ட்டு சொல்லுவேன்.
0: வெரி குட், அதோடு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு நிறைவுக்கு வந்துட்டோம். சாய் ஆஷிஷ் கிட்ட நம்ம வந்துட்டு கடைசியாக ஒரே ஒரு இந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக ஒரே ஒரு அட்வைஸ் கேட்க போகிறோம், இல்லை ஒரு ஃபன்னான ஒரு அட்வைஸ் கேட்க போகிறோம். என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய வயதில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு அடுத்த வர தலைமுறைக்கும் என்ன என்ன ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க?
1: ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் மை ஏஜ் நல்லா படிக்கணும், ஆனால் அப்போ கூட ஃபன்னாக படிக்கணும். மேக் ஷூர் யூ ஹேவ் ஃபன் வைல் யூ ஸ்டடி.
0: வெரி குட். நம்ம வந்துட்டு படிப்பதை வந்துட்டு அனுபவித்து நம்ம வந்துட்டு அதை ஒரு என்ன வார்த்தை சொல்றது இதில் இன்ட்ரெஸ்டோட படிக்கணும், ஒரு அதாவது நகைச்சுவையாக எடுத்துக்க கூடாது, அது ஒரு சுமையாக எடுத்துக்க கூடாது, நகைச்சுவையாக எடுத்துக்க கூடாது, அதே சமயத்தில் ஒரு இலக்கோட படிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சாய் ஆஷிஷ் இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுக்கு. அவங்க அம்மா அனுவுக்கும் வந்து நன்றி, அவங்கள வந்து இங்கே அழைத்து கொண்டு வந்ததுக்கு. இது நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு ஊக்குவிப்பாக அமையும். நீங்களும் வந்து ஒரு இளைஞராக இருந்து எங்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வானிசை எஃப்எம் ரேடியோ அப்படின்ற எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் மூலமாகவும் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் எஃபி லைவ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து பாட்காஸ்ட் மூலமாகவும் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு வந்துட்டு எங்களோட எஃபி லைவ்ல எஃபி பேஜில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து தெரிவிங்க. என்றும் உங்களுடன் இணைந்திருப்போம். இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். நன்றி சொல்லி கிளம்பிடலாமா சாய் ஆஷிஷ்? நீங்கள் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ப்ரோக்ராமில் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி. அண்ட் வி வாண்ட் டு சி டாக்டர் சாய் ஆஷிஷ் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஃபியூச்சரில். பதிவு பண்ணிட்டோம், இனிமேல் நீங்கள் பண்ணியாகணும், நோ ப்ரெஷர். நன்றி,
1: தேங்க்யூ.
2: நன்றி ஹிமா.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் அன்பின் சர்தார். வானிசை வானொலியில் நாங்கள் இன்று உண்மையில் 19வது ஆண்டை நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? 20வது ஆண்டில் காலடி வைக்கின்றோம். 20வது ஆண்டில் நாங்கள் இன்று வானிசை வானொலி காலடி வைக்கிறது. ஒரு சமூக வானொலியாக 20 ஆண்டுகள், அதாவது 2 தசாப்தங்கள் இந்த வானொலியை கொண்டு நடத்துவதற்கு எமது அண்ணன் குமார் சின்னத்துறை அவர்களுக்கு முதலில் நாங்கள் எமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்று நாங்கள் எப்போதுமே நாங்கள் பழையவர்கள் இந்த வானொலியில் இல்லாமல் புது முகங்களை இந்த வானொலிக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று 4 புதுமுகங்களை வானிசை வானொலி உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் எமது கலையகத்தில் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள், எமது நேர்களோடு இப்போது இணைய போகின்றார்கள். சரி, நான் அப்படியே அந்த கார்னரில் இருந்து அந்த பக்கத்திலிருந்து வரவும் உங்கள் பெயரை சொல்லுங்கள்.
1: என் பெயர் அர்ச்சனா ஜெயராம்.
0: அர்ச்சனா ஜெயராம், அர்ச்சனா ஜெயராம் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்போம்.
1: என்னை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஆஸ்திரேலியா வந்து 18 வருஷம் ஆகிறது.
0: ஓகே.
1: நான் ஸ்கூல் காலேஜ்லாம் சென்னையில் படித்தேன். நான் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் காலேஜில் வந்து இது மாதிரி ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும். ஒவ்வொரு வாட்டி ரேடியோ ஸ்டேஷன் போய் பார்க்கும்போது நான் நினைப்பேன், நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த ரேடியோவில், நம்ம குரல் அங்கே ரேடியோ வழியாக வந்தால் எப்படி இருக்கும். ஸோ இந்த வின் எஃப்எம் மூலமாக நான் அவ்வளோவா கேட்டதில்லை, பட் எஸ்பிஎஸ் நிறைய கேட்டிருக்கேன். எஸ்பிஎஸ் கேட்கும்போதெல்லாம் நினைப்பேன், அங்கே இருக்கிற குரல், அவங்களோட குரல் எல்லாம் கேட்கும்போது நினைப்பேன், நம்ம குரல் அது மூலமாக வரும்போது அவங்க பேசுகிற ஒரு ஒரு வார்த்தைகளும் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கணும். ஸோ இன்டெப்டாக நம்ம போய் அதை போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு நினைப்பேன். ஸோ இப்படி ஒரு நமக்கு ஒரு இது கிடைக்கும்போது நம்ம இதை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு நம்ம இதை செய்யணும், நல்லபடியாக இதில் வெளியில் வரணும் அப்படின்னு
0: நினைச்சேன். சரி, ஆனால் இப்போது நீங்கள் ஒரு அறிவிப்பு துறையில் வரணும்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் அதுக்கு முதல்ல உங்களுக்கு இப்படி பாடல்கள் மூலம் அல்லது சின்ன வயசில் வானொலி கேட்டது அப்படியான அனுபவங்கள் ஏதாவது இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் பாடல் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் பாடல் பாடுறது, ஸ்டேஜில் போய் பாடுறதுலாம் நிறையா இருக்குது. ஸோ மைக்கில் பாடும்போது கொஞ்சம் தைரியமாக தான் பாடுவேன், அதனால் இந்த மைக்கை பிடிக்கும் போது கொஞ்சம் தைரியமாக இருக்குது.
0: தைரியமாக இருக்கிறீங்க, அது தெரியுது, உங்கள் பேச்சில் தெரியுது. எனவே நான் நினைக்கிறேன் நம்ம வானிசை வானொலிக்கு ஒரு தைரியமான ஒரு பெண் குரல் கிடைத்திருக்குன்னு நம்புகிறேன். எனவே குமார் சுன்னதுரை குமார் அண்ணாவுக்கு வந்து உண்மையில் நிறைய பேர் தேவையாக இருக்கிறது. இது ஒரு தொண்டர் சேவை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நாம் ஒரு தொண்டு சேவையாகத்தான் இதை செய்கிறோம், ஒரு தமிழ் தொண்டாகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த வானொலி தொடர்ந்து செல்ல வேண்டும் என, ஏனென்றால் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒளிபரப்பாகும் வானொலிகளில், தமிழ் வானொலிகளில் இந்த வானொலி மட்டும்தான் கலையகத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும் ஒரு வானொலி. எனவே இந்த வானொலியை நாங்கள் அந்த உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கு உங்களை போன்ற புதிய ரத்தம், நியூ பிளட்னு சொல்லுவாங்க, புதிய ரத்தம் எங்களுக்கு நிச்சயமாக தேவை. அந்த வகையில் நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. பலர் வெளிநாடுகளிலிருந்து கூட கடைசியில் நான் போட்ட ஃபேஸ்புக் பதிவை கூட நீக்கும்படி குமாரன் சொன்னார். அந்த அளவுக்கு எமக்கு வெளிநாடுகளிலிருந்து எல்லாம் அழைப்புகள் வந்தவண்ணமே இருந்தன. ஆனால் இப்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அந்த வகையில் மகிழ்ச்சி. சரி, உங்களை பற்றி கூறலாமே.
2: என் பெயர் கிருத்திகா. நாங்கள் மெல்பர்ன் வந்து 4 வருஷம் ஆகுது. நான் என்ன பண்ணலாம், தமிழ் சமூகத்துக்கு எப்படி என்னால் இது பண்ண முடியும், தொண்டாற்ற முடியும்னு யோசிக்கும் போது சரி இது ஒரு நல்ல வாய்ப்பா தெரிஞ்சது எனக்கு, அதனால சரி அப்படின்னுட்டு.
0: ஓகே, உங்க வானொலி ஆர்வம் எங்கிறதுன்னு தொடங்கியது, எப்படி தொடங்கியது?
2: இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் நிறைய கேட்போம், எஃப்எம்லாம் கேட்போம். ஸோ இங்கே வந்துட்டும் எஸ்பிஎஸ் தமிழ் தான் எங்களுக்கு முதல்ல.
0: அப்போ விண்ணப்பம் யாருமே கேட்கல? இல்லை,
2: அதுக்கப்புறம் காரில் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு போகும்போது கேட்டிருக்கோம், விண்ணப்பம் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பட் இங்கே வந்த புதுசில் எங்களுக்கு அறிமுகம் ஆனது எஸ்பிஎஸ் தமிழ் தான். அப்போ அது கேட்கும்போது நம்ம இந்தியாவை மிஸ் பண்ணுற அந்த ஒரு இது தெரியல. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஊர்லேயே, நம்ம வெஸ்டர்ன் சபப்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு எஃப்எம் இருக்குன்னு தெரியும் போது சரி நம்மளால் எப்படி அதுக்கு பங்களிக்க முடியும் அப்படின்னு தெரியுது.
0: என்ன மாதிரியான பங்களிப்பை கொடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் படைக்கலாம்,
2: கதைகளோ இல்லை நான் கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்றதுல புதுசா இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ அதுதான் என்னோட புதிய பார்வையா இருக்கு. சரி, எப்படி அது வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி மத்தவங்களுக்கு
0: கொடுக்கறது? சரி, இப்போ நீங்க இங்க, அதாவது ஆஸ்திரேலியாவில் என்ன தொழில் செய்து கொண்டிருக்க, தொழில் செய்றீங்களா அல்லது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்களா?
2: நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், பட் வீட்டில் வந்து இசை பாடல் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் பிள்ளைகளுக்கு.
0: ரெண்டு பேருமே பாடகிகளாக தான் வந்திருக்காங்க. அதால உங்களுக்கு இப்போ உங்க அபிமான பாடல்னா, திரை இசை பாடல் என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
2: இறை இசை பாடல்கள் எனக்கு வந்து நம்ம 80s 90s வந்த பாடல்கள்.
0: அப்ப இளையராஜா ஃபேன் அப்படியா, அல்லது அதுக்கு முன்னல்ல
2: அந்த டைம்ல இருக்கிற ஃபேன்
0: நீங்க? ஓகே சரி சரி, அப்படியானால் நம்ம அடுத்த அறிவிப்பாளரை அறிமுகப்படுத்துவோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: உங்க பேர் எப்படி சொல்லுங்க?
3: என் பேர் பாரதி.
0: பாரதி, ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்.
3: கண்டிப்பா. நான் வந்து ஆஸ்திரேலியா வந்து 10 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ நான் இங்க ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து ஏன் ரேடியோ இல்ல இங்க இந்த ஆட் ஜஸ்ட் லைக் தட் பார்த்த உடனே ஏன் வந்தேன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ஒரு பேஷன். ஓகே, நான் ஸ்கூல்ல வந்து காலேஜ் டைம்ல வந்து ஃப்ரெஷர் இன்டர்வியூ பார்ட்டிஸ் இருக்கும்ல, ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் வெல்கமிங் ஐ வாஸ் நான் வெல்கம் பண்ணேன் அவங்கள. அப்போது வந்து எங்கள் எல்லா ஆசிரியர்களும் வந்து குரல் நல்லா இருக்கு, நீ மேபி நீ ட்ரை பண்ணலாமே, ஏன் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு ஐடியா தோணுச்சு. எனக்கு பொதுவாக பேச ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் இங்கே வந்து
0: பொம்பளைங்களுக்கே பேச பிடிக்கும்.
3: ஆ கண்டிப்பாக. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஆஸ்திரேலியால வந்து வேலையில ரொம்ப பிஸியா இருக்கும் போது நம்ம ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து ஃபேமிலியில யாருமே இல்ல, சோ நம்ம பேசுறது கேக்குறதுக்கு. இப்ப மோஸ்ட் ஆஃப் ஐ திங்க் நிறைய லேடிஸ்க்கு வந்து அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம வந்து நிறைய பேசுவோம். இப்ப குழந்தைங்களை பொறுத்தவரை இங்கிலீஷ் தான் நிறைய அவங்களுக்கு புரியுது. சோ தமிழ்ல பேசுறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சோ சடனா அதனால இந்த ஆட் பார்த்தோன்னே இது வந்து ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. சோ அதனால வந்து அதனால வந்தேன். ப்ளஸ் மோர் ஓவர் லைக் ரொம்ப பிஸி லைஃப் இப்போ இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரியே வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த இதில் ரொம்ப பிஸி லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு பேஷனை ஐ திங்க் தர சம் இது ஒரு ரீசன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் சடனாக அது என் கண்ணுக்கு படணும், ஸோ அது இந்த டைமில் ஏன் படுது அப்படின்ற மாதிரி. அதனால சரி ஓகே வந்து நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பொதுவாக எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க பண்ண பிடிக்கும். நான் வீட்லயே பசங்கள்ட்ட என்ன பண்ணுவேன்னா, சரி நீ பெரிய ஆளுன்னா என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். ஸோ அவங்க பதில் சொல்ற மாதிரி அந்த மாதிரி இன்டராக்ஷன் இருக்கிற மாதிரி நிறைய பண்ணுவேன்.
0: ஓகே. யா, உங்க பிள்ளைங்க தமிழ் பேசுறாங்களா?
3: பேசுவாங்க. என் பொண்ணு பேசுவான், பெரிய பொண்ணு வந்து அவங்க 9th படிக்கிறாங்க. ஸோ அவள் பேசுவா. அவள் வந்து பிறந்தது வந்து இந்தியாவில். ஸோ ஒரு 4 வருஷம் அங்கே தான் இருந்தா. ஸோ அவளுக்கு ஃபவுண்டேஷன் இருக்கு, அதனால அவள் நல்லா பேசுவான். பையன் பேசிட்டு இருந்தான், இப்போதான் அவன் கிரேட் 1 படிக்கிறான். இப்போ நிறைய வந்து மிஸ் பண்றாரு. திருப்பி நான் இப்போ கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ் கிளாஸஸ் வந்து. சரி எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா போன வருஷம் நாங்கள் இந்தியா போகும்போது தான் ரியலைஸ் பண்ணோம், பையன் வந்து சுத்தமாக தமிழ் புரிய மாட்டேது அவருக்கு. வீட்டில் நாங்கள் அதை யோசிக்கவே இல்லை, இல்லை உணரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ வந்து தமிழ் ஆரம்பிச்சிருக்கோம். பட் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, ஈஸியாக கற்றுக்கிறாங்க. ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் நம்ம டைம் எடுத்து சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு இதுவும் புரிஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த ஒரு தொடக்கம் கூட.
0: நிச்சயமா நிச்சயமா, ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்குமே இருக்கிறது. அந்த வகையில் எங்மாலான முயற்சிகள் எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு வானொலி என்பது ஒரு செவி வழி செல்லும். அந்த செவி வழி மூலம் எப்போதுமே தமிழை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு அது பரிச்சயமாகும். பொதுவாகவே சொல்லுவாங்க, கருப்பையில் இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு பாட்டு கேட்க வைக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க, கணக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி நல்ல தமிழையும் கேட்க வைக்கணும். அதுபோல் இங்கேயும் வந்து நீங்கள் வானொலிகளை இங்கே இப்போ நம்ம வானொலிகள் எல்லாம் ஒரு மணித்தியாலம் தான் ஒழிக்கிறது. ஆனாலும் தமிழை தொடர்ந்து உங்களது வீட்டிலோ வானொலிகளிலோ அல்லது இப்போ நிறைய MP3 பிளேயர்ஸோ யூடியூப்லோ மூலமோ கேட்க வைப்பதன் மூலம் அதை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம், சாத்தியப்படுத்தலாம். சரி, அடுத்த அறிவிப்பாளரிடம் செல்லலாம். உங்க பேர் என்ன?
4: என்னுடைய பேர் வந்து பெனாசிர் ரிஃபாயா.
0: பெனாசிர், ஓகே.
4: ஆமா, ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நேம் தான். அண்ட் வானொலி பற்றி பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளுடைய ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியா அப்படின்னு சொல்லலாம் வானொலி. அண்ட் இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, நம்ம ரொம்ப சின்ன வயசில் நம்மளுக்கு இந்த ரேடியோ கூட வந்துட்டு நிறைய கனெக்ஷன் இருக்கும். அப்போ வந்து இருந்தது எல்லாமே கேசட்ஸ். அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான வானொலி இருக்கிறையா, ரேடியோ மிர்ச்சி, சூரியன் FM, இந்த மாதிரி நம்ம எப்பவுமே அது கார்ல கேட்டுட்டே போற மாதிரி ஒரு இது. நிறைய நிறைய ஆட்ஸ் தெரிஞ்சிருப்போம். ஸோ அது நம்மளுடைய சைல்ட்ஹுட்டோடைய ஒரு பிக்கெஸ்ட் மெமரியா அது இருந்திருக்கு. அண்ட் அந்த மாதிரி நம்ம ரொம்ப சின்ன வயசுல நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய எங்க பிரதர் கூட நான் வந்து அது பண்றது இருக்கு. கேசட்ஸ்ல வந்து நீ என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம டிவியில பாக்குற சன் மியூசிக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸை வச்சு இமிட்டேட் பண்றது பேசிக்கா. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து இப்போ மறுபடியும் கனெக்ட் பண்ண பண்றதுக்காக, ஒரு ரிவைவ் பண்றதுக்காக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும் போது. ஏன்னா நம்ம விட்டுட்டே வந்த விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, நம்மளுடைய சின்ன வயசுல வந்து நிறைய ஆசைகள் இருந்திருக்கும், ஆனா ஒரு ஒரு வருஷம் ஒன்னொன்னு விட்டுட்டே வந்துட்டே இருப்போம். அது நம்ம திரும்பி பார்க்கும் போது எவ்வளவு விட்டுருக்கோம்னு நமக்கே தெரியாது. பட் அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல, இப்ப பேசிக்கலி நான் வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இந்தியால ஒர்க்
0: பண்ணும்போது,
4: சோ எனக்கும் இந்த மைக்குக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய கனெக்ஷன். அண்ட் காலேஜ்ல வந்துட்டு ஒரு கிளப் இருக்கு அப்படின்னா அந்த கிளப்போட செக்ரட்டரி, அந்த மாதிரி என்ன எந்த இடத்துல நம்மளால மைக் பிடிக்க முடியுமோ அது கூடவே தான் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கண்ணில் படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் யா, ஐ டுக் திஸ் அ பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து எடுத்துக்கிட்டேன். நம்மளால என்ன முடியுமோ அண்ட் நம்ம மைண்டை சேஞ்ச் பண்றதுக்கு, பிகாஸ் நான் வந்து ஒரு நியூ மாம் கூட, ஸோ 24/7 அந்த ஒரு ஹோம் மேக்கிங்லேயே இருக்கிறப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்ச் அண்ட் நிறைய கம்யூனிட்டி பில்டிங், ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இப்போ இங்க கிடைச்சிருக்கிற எல்லா அனௌன்சர்ஸுமே வந்து புது ஃப்ரெண்ட்ஸ், யாரையுமே எனக்கு முன்னாடி தெரியாது. ஸோ யா, பார்ப்போம் இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத.
0: உண்மை உண்மை, அதாவது வந்து எப்போதுமே சொல்லுவாங்க, இந்த ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காதுன்னு. அது போல மைக் பிடிச்ச வாயும் வந்து கையும் வந்து சும்மா இருக்காது, எங்கேயாவது மைக்கை தேடிக்கொண்டே இருக்கும். அதாவதுதான் நீங்க இலங்கையிலிருந்து வந்து இப்போ நாமளும் இங்கேயும் வந்து மைக்கோடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம எல்லாம் மைக் டைசன்கள்னு சொல்லுவாங்க. சரி, ஆம் என்று மறுபடியும் நான் அவர்களது பேர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் எமது நேயர்களுக்கு பெயர்கள் ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போது எமக்கு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிவிட்டதால் நீங்களே உங்கள் பெயரை கூறி வானிசை வானொலியிலிருந்து விடைபெறும் நான் இன்னார் என்று கூறி விடைபெறுங்கள்.
1: வானிசை வானொலியிலிருந்து விடைபெறுவது அர்ச்சனா ஜெயராம்.
5: வானிசை வானொலியிலிருந்து விடைபெறுவது கிருத்திகா சப்தரிஷி.
3: வானிசை வானொலியிலிருந்து விடைபெறுவது பாரதி பாண்டியன்.
4: வானிசை வானொலியிலிருந்து விடைபெறுவது பெனாசிர் ரிஃபாயா.
0: இவர்கள் இப்போதைக்கு தான் விடைபெற்றிருக்கிறார்கள், இனிவரும் வாரங்களில் அவர்கள் குரல் உங்களை வந்தடைய போகிறது, உங்கள் வானொலிகளில் அந்த குரல்கள் ஒலிக்கவிருக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் அவர்களோடு இணைந்து அவர்களது நிகழ்ச்சிகளை கேட்டு